கடரும் கோபேரை அடர்கோ சங்கோ சங்காயை அமுச்சாரம் புது சிதாச்சி தண்ணி மகுசோ மயலோ அப்துல் முட்டல்லி பிகழ்வா மக்கு ஐ பனி பன் சிகேச்சி ஞம் அழினா கோபயலோ இரு குறைசின் பண்ணோ மசூ மஞ்சி புரிவை நிர்சந்தி அல்லக்கு ஹப்புதாயலோ கரலல்ல பிபுஞ்சி வந்தானி அங்க புஞ்சம் நெம் தோக்க ஞம் நீட்வா மக்கையலோ kérok la labbe bu ñuy wax daniel defu ñam dem toke ñam bu ñuy wa makayalo ñu bi ñam way fexé mos ñam ba wax ci lu bir ñam wa ne len fofa dañ ma toke la kérok la xar baaxi yonen tambule na saxal fexem yahudi ba tay duñ ci lu yalla le tax ñu tudde rasulullah bi jaharab im sabil hayni til marwiye yalla le tax ñu tudde rasulullah fi jarab im sabiyin fil marwiye yalla gareen di war maam bi ismaeel xarma taxaw mo de ci ñew ci abdullah yalla lu yalla def lo ko bañ bañ bañ asal danaam rum ragol soko de yeem xamna do la lu yalla def lo ko bañ bañ bañ asal danaam lum dogalul soko de yeem xamna dollo wa tari nadari al mustafa karaman daran dar bi sasim in kayalo wa tali an nabi tasrim halaybi wala wiro habi rayan yalo deglul makhla baba ya mustafa ba ame ken nit ya tokuraysin siwna yalo deglul ma wax la ba baye mustafa bahame ken nit ya ci quraishin fi huna ya law yeew yep dog diko xemem makata ki yaman wa samaguma abwasin ya law hinu wa salma wa laylati kunu sharab hayran di neexal ci abdullah ya law mu deg len dal di dem baytul muqaddas ngir fexem digeena tajam yusuf ya law ngir makka da nañ ko wo bis na ko yusuf far ngir tar ba ak leer ga ak simple ga ya law ngir makka da nañ ko wo bis na ko yusuf far ngir tar ba ak leer ga simple ga ya law kayo musa lako wax bin bay aminatin gis muy dabante ak hayo bab la ba ya law mu rendi labbe ba door mbolo ma dak ñu daw mu don gannaaye jox wa ma kayalo kérok la wax bin gi sé ak soxnaam sa bara duwa ñu may ko aminatin lillahi yalla lisan wa dal li wax boge ci la nit ñu bismi rabbil wara may len ko yalla bakhin bakhin min fatatin wa hi aminatin ummu rasul abil batul ya law bakhin bakhin min fatati wa hiya tayratun tuba liman habbaha lillahi ya law bakhin bakhin min fatati wa hiya tayratun tuba liman habbaha lillahi ya law kala la daldi lañ at dem makata guaf wa bay ak ngay jël ak bokam ya law abdul mutalib wa wari ma ñepp ñu dem ci rew yapta ngir ñaanal ko yalla ñu ba biiri bay ba ak maama me jox ko musul mbolo ma sen ku ko leer gay dolle yalla ñu dem ci ak bokk wax bin bay aminatin ak baratun may jox ak wari ma yalla besum dagaan ba abo talib la bay ba digal ma xut bu mbolo ma tok kay sanke yalla bayam nangul ko kero jibril waxna ca kaw di khutbu jam asama ni deg yalla wa gadratil umta adawa aras disambar